ಹಲೋ, ಹಾಯ್, ನಮಸ್ಕಾರ. ಕೇಟುಂಡ್ರಲ್ಲಾರಿ ದಿ ರೇಡಿ ಸಾರಂಗ್ 107.8 FM. ಇದೇ ರಂಗ್ ರಂಗ್ರು ಜೀವನ. ಎಲ್ಲರೂ ಒಂದೈತು ಒಟ್ಟೈತು ಮುಂಡ್ರೋ ಏಕೈಕ ವಿಶೇಷ ನೇರ ಪ್ರಸಾರದ ಕಾರ್ಯಕ್ರಮವೇ ಇದು. ಮೈಕಲ್ ತಬಲಕ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಸೊ ಇಂಡತ್ತ ಮೈಕಲ್ ತಬಲಕ ಕಾರ್ಯಕ್ರಮದಾಗ ಎಲ್ಲರಿಗೂ ಕಲ್ಬುಣರ್ನೇ ಸ್ವಾಗತ. ಸೊ ಅದೇ ಪೋಲೆ ಶ್ರೋತೃಗಳೇ, ಇಂಡತ್ತೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಕೊರಿಯ ಚರ್ಚರಿಯ ಬಿಸಿಯಂಗ ಖಂಡಿತ ಮಾಯಿಟು ಕೂಡ ನಾನು ಗಂಟೆ ಚೊಲ್ಲೋ ಇಷ್ಟಪಟ್ಟುಂಡ್ರಲ್ಲೇ. ಸೊ ಒಂದಾಮತ್ತದ ಎಂದ್ರೆ ಚಂದ್ರ ಕನ್ನಡ ಟೈಮ್ ಖಂಡಿತ ಮಾಯಿಟು ಇನ್ನಲ್ಲಿನ ನೀ ನ್ಯೂಸಲ್ಲ ಕೇಟೊಂಡಿಕ್ಕುವಾರು ನೋಕ್ಕೊಂಡಿಕ್ಕುವಾರು. ಸೊ ಅದೇ ಪೋಲೆ ವಾಟ್ಸಪ್ಲು ಬಂದಿಕ್ಕು, ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ಲು, ಎಸ್ ಫೇಸ್ಬುಕ್ ಲೈಟಿಕ್ಕು ಅಥವಾ ಇನ್ನಿತರ ನನಗೆ ಟಿ ವಿ ಚಾನಲಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಕಿಂತ ಕುರಿಯ ವಿಚಾರಂಗ ಮಾಹಿತಿಂಗ ಕೂಡ ನಿಮಗೆ ತೆರೆಂಜಿ ತಿಕ್ಕುವಾರು. ಇನ್ನು ಡಾಕ್ಟರ್ ಮಾರ್ಡು ಚೀಟ್ ಇಲ್ಲ ಅಂಟ. ಸೊ ಖಂಡಿತ ಮಾಯಿಟು ನಿಂಕೆ ಏದೋರು ದಮ್ಮುರೋ ಸಿರಪ್ ಏದು ಚೆನ್ನಂಗೆ ಚಮರೆ ಸಿರಪ್ ಅದು ಎಡುಕು ಪೋಲೆಂದಿಲ್ಲ, ಅದರ ಮಾರಾಟತ್ತಿಗೆ ನಿಷೇಧ ಆಯಿತು. ಚಂದ್ರ ಕನ್ನಡ ಡಾಕ್ಟರ್ ಮಾರ್ಡೆ ಏದರು ಪ್ರಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಚೆನ್ನಂಗೆ ಚೀಟಿ ಎಂದು ಇಲ್ಲ ಅಂಟು ಏದರು ಎಂದರೆ ಚಮರೆ ಸಿರಪ್ ಎಂದರು ಉಂಟು. ಸೊ ಅದು ಎಡುಕೋಗು ಅದರ ಮಾರಾಟತ್ತಿಗೆ ದೇಶಾದ್ಯಂತ ನಿಷೇಧ ಹಾಕೋಗು ಕೇಂದ್ರ ಆರೋಗ್ಯ ಸಚಿವಾಲಯ ನಿರ್ಧಾರ ಹಾಕಿರೆ. ಈ ನಿಟ್ಟಲು ನಿಯಮತ್ತಿಗೆಲ್ಲ ತಿದ್ದುಪಡಿ ತರೋಗು ಬೇನಾಯಿತು ಸಚಿವಾಲಯ ಮುಂದಾಯಂಟು. ಎಂಚನಂಗೆ ಕೊರಿಯ ಔಷಧಗಳು ಗುಣಮಟ್ಟ ಪಿನ ರೋಗಿಗಳು ಸುರಕ್ಷತೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ತೈಟಿಕ್ರೆ ಇಪ್ಪರ್ತಿಗೂ ಉದ್ಭವಿಸಿಯಂಟುಳ್ಳೋ ಕೊರಿಯ ಕಳವಳ ಚೆನ್ನಂಗು ಕೊರಿಯ ಪ್ರಕರಣತ್ತಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಸರ್ಕಾರ ಈ ಕ್ರಮ ಎರ್ತೊಂಟುಳ್ಳ ದೈಟಿಕ್ರೆ. ಇದರ ತಿದ್ದುಪಡಿಗೂ ಮುನ್ನಲು ಶೆಡ್ಯೂಲ್ ಕೆ ಅದರ 13ನೇ ಕ್ರಮಾಂಕತ್ತೋ ಅಡಿಲು 1000 ಕೊರೋಡಿ ಜನಸಂಖ್ಯೆ ಹೊಂದಿಟ್ಟುಳ್ಳಂಕೆತ್ತು ಹಳ್ಳಿಲೆ ಕೊರಿಯ ಚಿಲ್ಲರೆ ಮಾರಾಟ ಲೈಸೆನ್ಸ್ ಹೊಂದ್ಯಂಕೆತ್ತು ನಿಯಮತ್ತೆ ಪಾಲಿಸಿಯುಂಟುಳ್ಳಾರ. ಸೊ ಅವಡೆ ಚಮರೆ ಸಿರಪ್ ಮಾರಾಟ ಹಾಕೋಗು ಅನುಮತಿ ಕೊರತು ತಿಂತು ಚಂತು ಸಚಿವಾಲಯ ಕೂಡ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ತೆರಿಪಾಟಿದೆ. ಇಟ್ಟಿಕ್ರೆ ಚೆನ್ನಂಗೆ ಕೇಂದ್ರ ಆರೋಗ್ಯ ಸಚಿವಾಲಯ ನಿಯಮತ್ತಿಗೆ ಮಹತ್ವತ್ತ ಒರೆ ತಿದ್ದುಪಡಿ ಎರ್ತೊಂಬಂದ. ಇಟ್ಟಿಕ್ರೆ ವೈದ್ಯರ ಅಧಿಕೃತ ಚೆನ್ನಂಗೆ ಪ್ರಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಆಮೇಲೆ ಅವ್ರ ಚೀಟಿ ಇಲ್ಲ ಅಂಟು ಯಾದರೂ ಎಂದರೆ ಚಮರೆ ಸಿರಪ್ ಎಂದ್ರು ಎಡುಕೋಗು ದೇಶಾದ್ಯಂತ ಮಾರಾಟ ಹಾಕಿರೋದು ಕೂಡ ಕಡ್ಡಾಯಮಾಯಿಟ್ಟು ನಿಷೇಧ ಹಾಕಿದೆ. ಇಟ್ಟಿಕ್ರೆ ಚಂದ್ರ ಕನ್ನಡ ಹೆಂಗೆ ಕೇಂದ್ರ ಸಚಿವಾಲಯ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಕೊರಿಯ ಬೇರೆ ಬೇರೆ ರೂಪದಲ್ಲೂ ಅಂಕಿತು ಪ್ರಕರಣ ಬಂದರು ಕೊರಿಯ ಚಮರೆ ಸಿರಪ್ ಅದು ಏದೇದು ರೂಪದಲ್ಲೂ ಕೂಡ ಕೊರಿಯಲ್ಲಿಗೆಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಯಿತು ಕೂಡ ಉಂಟು. ಸೊ ಆಯಸಬಲು ಕೊರಿಯ ವಿನಾಯಿತರ ಬುಟ್ಟಿತು ಬೇರೆ ರೂಪದಲ್ಲಿ ಕಟ್ಟುನಿಟ್ಟಿರೋ ಕ್ರಮ ಕೂಡ ಇರ್ತೊಂಡ್ರು. ಎಂಚಂದಂಟ ಹೆಂಗೆ ಹಿಂಗಂತ ಕೊರಿಯ ಪ್ರಕರಣ ಇಪ್ಪತ್ತಿಗೆ ನಂಗೆ ನಂಗೆ ಕೇಟದು ಕೂಡ ಇದಕ್ಕೆ ಚಮರೆ ಸಿರಪ್ ಉಂಟು ಇರ್ತೊಂಡ್ರು ಪೋಯ್ತು. ಸೊ ಅದ್ರಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಮಿಕಲ್ ಕೊರಿಯ ಐಟಮ್ಸ್ ಅದು ಇದಲ್ಲೆಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ಆ್ಯಡ್ ಹಾಕಿದಿಕ್ಕಾರ. ಸೊ ಅದ್ರ ಕೊಂಡು ಅದರಲ್ಲೆಲ್ಲ ಕೊರಿಯ ಪ್ರಕರಣ ಆಯ್ದು ಕೂಡ ನಂಗೆ ನೋಕ್ಕಿದ್ದು ಕೂಡ ಇಕ್ಕರ. ಚಂದ್ರ ಕನ್ನಡ ನಂಗಲೇ ಆಲ್ಮಾರ್ಗ್ ಚೊಮ್ಮೆ ಅವರು ಅದವರು ಬೆಲ್ಲೋರ ಅಭ್ಯಾಸ ತೆಲ್ಲು ಅವರು ತೆಲ್ಲು ಚಮೆ ಬಂದೆ ಹೆಂಗು ಮಾವು ಅಥವಾ ಶೀತ ಹೆಂಗು ಮಾವು ಸೀದ ಪೋಂಡಾರು ಮೆಡಿಕಲ್ಗೆ ಪೋಂಡಾರು ಏದಾ ಅವರು ಸಿರಪ್ ತರು ಉಂಟು ಚಂತು ಎರ್ತೊಂಬಂಡಾರ ಶೀತತುಗುಂ ಚಮೆಗುಂ ಎಲ್ಲ ತುಗುಂ ಆ ಸಿರಪ್ ಎರ್ತೊಂಬಂತ ಅವತ್ತು ಬಂತ ಅದ್ರ ಮೇಲೆ ಕುಡಿಸಿದ್ದು ಬಿಡ್ರಾರ. ಸೊ ಇದ್ಲು ಈ ಚಮೆರೆ ಸಿರಪ್ಲ ಕೊರಿಯ ಅಂಶಂಗವು ಕೂಡ ಇಕ್ಕರೆ. ಬಹುಶಃ ನಂಗೆ ಅದ್ರ ಓದೋಣ ಅವರು ಓದಿಲ್ಲ ಅಂಡ ಕನ್ನಡ ನಂಗೆ ಅದ್ರದ್ದೆಲ್ಲ ಅರ್ಥ ಹಾಕೋಣ ಅವರು ಈಗಿಂತ ಕೊರಿಯ ಅಂಶಂಗದ ಅತಿಯಾಯ ಎಂಟು ಕನ್ನಡ ಹೆಂಗೆ ನಂಗೆ ಬಾಡಿಗೆ ಚೊಮ್ಮೆ ಯಾರ ಎಂಟು ಕನ್ನಡ ಅದು ಆರೋಗ್ಯತ್ಗೆ ಬೆಲ್ಲೋರ ಅಪಾಯಕಾರಿ ಇಟ್ಟಿಕ್ರೆ. ಸೊ 24 ಔಷಧಿ ಗುಣಮಟ್ಟ ಪಿನ ರೋಗಿಗಳು ಸುರಕ್ಷತರ ಬಗ್ಗೆ ದೇಶಾದ್ಯಂತ ಕಳವಳ ಕೂಡ ಬೆಲ್ಲ ಮಟ್ಟದಲ್ಲೇ ಐತಿಕ್ರೆ ವ್ಯಕ್ತವಾಗಿ. ಸೊ ಅದರ ಗಂಭೀರ ಮಾಹಿತಿ ಪರಿಗಣಿಸಿದ್ದ ಐತಿಗಿರಿ ಕೇಂದ್ರ ಆರೋಗ್ಯ ಸಚಿವಾಲಯ ಕೂಡ ಈ ನಿಯಮತ್ತೊಮ್ಮೆ ಬದಲಾಕಿರೆ. ಕೊರಿಯ ಜನಸಂಖ್ಯೆ ಕೊರೋಡಿ ಉಳ್ಳಂಕೆತ್ತು ಹಳ್ಳಿಲು ಮಾತ್ರ ಚಿರಿಚಿರಿಯ ಅಂಗಡಿಗೆ ಆ ನಿಯಮ ಇಡಾಂಟು. ಸೊ ಅದೇ ಪೋಲೆಮೆ ಅವಡೆ ಚಮರೆ ಸಿರಪ್ ಎಂದರೆ ಮಾರಾಟ ಹಾಕೋಗ ಅನುಮತಿ ಕೂಡ ಇಂತೆ. ಸೊ ಆಯಂಗ ಇನ್ನು ಯಾವ ರೂಪದಲ್ಲೂ ಲಂಕೆತೋ ಅವರು ವಿನಾಯಿತಿ ಕೂಡ ಇಕ್ಕಿಲ್ಲ. ಅದು ಹಳ್ಳಿ ಇಕ್ಕಟ್ಟು ಅದು ಪೇಟೆ ಇಕ್ಕಟ್ಟು ಓಡೆ ಆಯಂಗು ಓಡೆ ಏ ಹಳ್ಳಿಲಾಯಂಗು ಕೂಡ ಅವಡೆ ಪ್ರಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಕಡ್ಡಾಯ ಇದಕ್ಕಿರ್ಬೇನು. ಡಾಕ್ಟರ್ಡೇ ಪ್ರಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಇಲ್ಲ ಅಂಟು ಯಾವ್ದ್ರ ರೂಪದಲ್ಲೂ ಕೂಡ ಚಮರೆ ಸಿರಪ್ ತರೋಂಟು ಚಂತೆ ನಿಂಗೆ ಮೆಡಿಕಲ್ ಶಾಪ್ಲು ಪೋಯ್ತು ಕೇಕು ಪೋಲ್ತು ವ್ಯವಸ್ಥೆ ಏನೇ ಇಲ್ಲ. ಸೊ ಏನೇ ಅದ್ರ ಮಾರಾಟ ಹಾಕೋಗುಮ್ ಇಲ್ಲ ಮಾರಾಟ ಹಾಕಿಂಗು ಕೂಡ ಅಂಕು ಶಿಕ್ಷೆ ಅವರು. ಸೊ ಅದು ಕೊಂಡಿತು ಒಟ್ಟಾರೆ ಇತ್ತು ನಂಗೆ ಚಮರೆ ಸಿರಪ್ ಆ ಸಿರಪ್ ಈ ಸಿರಪ್ ಉಂಟಲ್ಲ ನಂಗಮೇ ಸೀದ ಪೋಯ್ತು ನಂಗಮೇ ಡಾಕ್ಟರ್ ಆಯ್ತು ನಂಗಮೇ ಸೀದ ಪೋಯ್ತು ಮೆಡಿಕಲ್ ಡಂಗೆ ಕೇಟತ್ತೆ ಮೆಡಿಕಲ್ ಡಂಗೆ ಓರೋರು ಸಿರಪ್ ತಂಡಾರು. ಸೊ ಅದ್ರ ನಂಗೆ ಕುಡಿಕಿರು
ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் அது எப்போத்துக்கும் கூட அது நாங்கள் டேஞ்சர் ஆகிக்கிறோம். செல்ஃப் மெடிக்கேஷன் ஆகும்போதுக்கு நாங்கள் சும்மா ஜாகிரதை ஆகணும் அவரும். ஸோ அங்கே தந்து லட்சத்து நாங்கள் இனி மெடிக்கல் ஷாப் ரொட்டிக்கு போய் தான் அவட அங்கள்ட்ட கலட்டாக்குறோம். ஸோ அதுவும் கூட தப்பாயிட்டிருக்கிற அங்கும் கூட விட காந்தொன்னு பாலிசனே ஆகிறோம். ஸோ ஆயுத கொண்டு தூ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செம ஐத்தா ஷீத் ஐத்தா. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டது டாக்டர்கிட்ட போகிறோம். ஸோ அவட போய்த்துக்கு நீங்கள் காட்டியன்ட்டா எங்கு நீங்கள் சுரக்ஷித் ஆயிருக்கிறாரு. ஆயுத கொண்டு தூ எஞ்சதண்டு கரண்டாக சொம்மமோ தீங்கந்தே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட வந்தேன். இப்போ ஆன்டி செல்ஃப் மெடிக்கேஷன் ஆள் மாதிரி சிறு சிறிய பிசியத்துக்கு கூட சமையல் சீரப்பு ஜாஸ்தி இது பழக்க ஆக்குறாரு. ஸோ அதில் நின்றுத்து அடிக்ஷன் கூட ஆகுறாரு. ஸோ அதில் தடையுகுபை நீட்டிக்கிற ஈ நியமத்தை பிரமுக ஒரு உத்தேசம் பின்னந்து எந்திரிச்சந்தண்டு கரண்டாக முன்னலெல்லாம் ஷெட்யூல் கே சென்று பதிமூணாமத்து கிரமாங்கத்தை அடில் ஆயிரத்தாண்டி யாரோ கொரடி உள்ளங்கத்த ஹள்ளிலும் கூட இது ஒரு சடிலிக்கைந்து. ஸோ அதிலும் கூட ரத்து கொலிசலாயிரு. பின் எனி மெடிக்கல் ஷாப்லு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லான்ட்டு சிறப்பு கொடுத்தன்ட்டு கண்டிட்டா எங்கே அங்கே லைசன்ஸே ரத்தாகிற சாத்தியத்தை கூட உண்டு. ஸோ அது கொண்டு தூ நாங்கள் ஆல்மார்ட்ட சொன்னோன்ட்டு உள்ள இத்தரமே செமை டிக்கெட்டு அதுவா ஷீத்தை டிக்கெட்டு. ஸோ அதில் நின்றுத்து வேறு வேறு ஆரோக்கிய சமஸ்யர லட்சணமும் கூட செமை சிறப் செமையும் கூட ஷீத்தப்பு கூட பண்டை சாத்தியத்தை கூட இருக்கிற அது கொண்டு தூ டாக்டர் மாரோட தபாசனை அத்தியகத்தை எழுதிக்கிறேன். ஸோ அங்கே ப்ரிஸ்கிரிப்ஷன் இன்னண்டு கண்டிட்டாயும் மாத்திரை நீங்கள் எந்திராக்க சந்தன் கனட்டாயங்க இதுக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்தது நீங்கள் இதரே கண்டினியூ ஆக்க ஏது ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது நீங்கள் சிறப்பு எடுத்துட்டு கனட்டாயங்க நீங்கள் அதிரே உபயோக ஆக்க. ஸோ இது கொண்டு எல்லா விஷயத்திலும் கூட தெல்ல ஜாகிரதை கண்டித்தமாயிட்டும் கூட பேன் ஆகும். இந்நாளில் பின்ன இதரே நியூஸ் கூட வந்துட்டு. ஸோ அது எந்தத்துக்கு பேன் ஆயிடுத்து ஏதுக்கு பேன் ஆயிடுத்து சென்று நாங்கள் இதுக்கு சம்மந்தப்பட்டங்கிட்ட கொரிய மாஹிதி கூட நாங்கள் தருணிந்து என் சந்தண்டு கண்டிப்பாக கொரியாளுகள் அது ஒரு பெல்லோராதத்தை சந்தண்டு கண்டிப்பாக இதரே யாரை இது குடிக்கோக போண்டோ. ஸோ அதிரே சீதை போய்த்து மெடிக்கல் டங்கள்கிட்ட ஏதாயங்கும் ஏது ரூபத்தில் ஆயங்கும் கூட ஆச்சாமரி சிறப்பு எடுத்து குறிச்சித்தே தீரணும். ஸோ ஆ ஒரு ஹட்டா எந்திரண்ட. ஸோ அதில் நின்றுத்து சொம்மையாளுக்கு வேறு வேறு ரூபத்தில் ப்ராப்ளம் ஆகியதும் கூட உண்டும். ஸோ அது கொண்டுத்து ஒரு சைடில் ஔஷதிர குணமட்ட காய்து கொள்ளோக்கு பேனாய்த்து சர்க்கார ஈ கட்டின கிரமம் எடுத்ததாயிட்டிக்கிற. ஸோ பின்னொந்து எந்திரிச்சதே ஆல்மாரில் கொரிய சிறப்பு அது இதெல்லாம் குடிக்கிறதுல கொண்டுத்து அங்கா ஒரு துஷ்பரிணாமத்தை தடையோக்கு பேனாயிட்டு ஒரு ரோகிர சுரக்ஷத்திர கச்சிதப்படிசோக்கு பேனாய்த்து இதில் நிஷேத ஆக்கியதும் கூட உண்டு. ஸோ அஞ்சிருந்த கனட்டா எங்கு கொரிய சிறப்புலலாம் சைட் எஃபெக்டும் இல்லைன்ட்டுந்தெல்லாம் சைட் எஃபெக்ட் இருக்கிற பிறந்த ஜண்டாமத்தில் அடிக்ஷன் ஆகும் சந்தைங்கு கொரிய சமர சிறப்பில் கோடின்னு சொல்கிறேன் ஒரு ஆல்கோஹால்ரோ ஒரு அம்சம் இருக்கிற பௌஷனங்கு குந்திக்கல் இப்போ நாங்கள் அவுத்துல உள்ளங்கத்தை நீங்கள் சிறப்பில் நோக்கிறோம் அதில் ஒரு ஆல்கோஹால்ரோ ஒரு அம்சம் இருக்கிற சந்தைங்கு கோடின்னுட்டு கூட நாங்கள் சொல்கிறேன் அதில் எழுதிக்கிற கோடின்னுட்டு சந்த. ஸோ இதில் ஜாஸ்தி இது நாங்கள் யூஸ் ஆக்கின்ட்டா எங்கே எந்திரா ஒரு சந்தன்ட்டா எங்கு ஒரு விதத்தில் உள்ள சட்டை இப்போ நாங்கள் டெய்லி சாயை குறிச்சோன்ட்டுக்கிற ஒரு நாள் சாயை புட்டுலன்ட்டுக்கிறேன் ஷே என்று சாயமே குறிச்சதில்ல பாவா சந்து நாங்கள் சாயத்துக்கு அடிக்ஷன் இது போயோண்டிருக்கிறோம். சிகரெட்டு பலிக்கிறவங்க அதே போலமே ஒரு அடிக்ஷன் அதே போலமே கொரியால் வேறு வேறு ரூபத்தில் உள்ளங்கிட்ட ஹேபிட் இருந்துக்கிற. ஸோ அது அடிக்ஷன் ஆகிட்டு கனட்டே அதே கண்டினியூ எடுத்துட்டு போனார் அங்கே புட்டுன்னு கனட்டே அது கஷ்டமே. அதே போலமே இச்சமே பந்த சாத்துக்கு சமையல் சிரப்பு குடிக்கிறோம். ஸோ அதில் கோடின்னு சொல்கிறவங்கிட்ட ஒரு அம்சம் எந்திராக்கிற சந்தன்ட்டாய் நாங்களே அடிக்ஷனுக்கு பூல்பாட்டுரு. ஸோ அது வெசனாயிட்டு பதிலாக ஒரு அப்பாயம் கூட இருக்கிறேன். ஸோ இது கொண்டு தைட்டுக்கிற இதில் தடையோகுபைனாயிட்டு அடிக்ஷனுக்கு ஆவாத்த ரூபத்தில் இதில் நோக்கி உண்டுள்ளதாயிட்டிக்கிற ஜண்டாமத்தை எந்திரிச்சந்தன்ட்டாயங்கு ஜாஸ்தி பிரமாணத்தில் சிறப்பு குடிச்சன்ட்டாயங்கு லிவரைட்டிக்கும் கிட்னி ஐட்டிக்கும் அதில் மேலே கெட்ட பரிணாமம் போல்டும் பெடுக்கு பரிணாமம் அதில் போல்டும் அதிலும் கூட சிறு சிறிய மக்களும் இது வெள்ளொரு சூக்ஷ்மா பின் அபாயக்காரி ஆயிட்டிக்கிற. ஸோ அதில் எப்போத்துக்கும் கூட நாங்கள் ஜாகிரதை ஆக்கிறங்கிறதோ விசாரத்தில் நாங்கள் நோக்கணும் அவரும் பின்னந்து எந்திரிச்சந்தன்ட்டாய் நக்கலி பின கலப்பை குணமட்டத்தோ குறைய சிறப்பு கூட கேட்டுரு. ஸோ அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் அவரும் சென்னைக்கு இப்பறத்தே நாள் ஈ கொரிய குணமட்டத்த விஷயத்தில் பெல்லோரு மட்டத்தில் ஏட்டிக்கிற தேசாதிதா இதுக்கு சம்மந்தப்பட்டங்கேத்தோ சர்ச்சையிடும். ஸோ அப்போ டாக்டரோட சீட்டி கட்டாயம் உள்ளதில் கொண்டுத்து கொரிய கள்ள மார்க்கத்தில் கலப்பை குணமட்டத்தோ ஔஷதிங்க எந்திர பந்தோண்டிக்கிறா. ஸோ அதில் மாறாட்டாக்கோக்கு கூட தடையோகியதில் நின்றுத்து கூட சாத்தியம் ஆகும். ஸோ இது கொண்டுத்து கவர்மெண்ட் எடுத்த வந்தங்கேத்தோ நியம 100% நாங்களே நாங்களே குடும்பத்தோ ஆரோக்கியத்தை ஹித திருஷ்டியில் ஐதிக்கிற
ಆಯ್ದುಕೊಂಡಿತು ಚೆರಿಯ ಒಂದು ಚಮೆ ಬಂದಂಟ ಕಂಡೆ ಹೆಂಗು. ಸೊ ನಿಮೇ ಸಿರಪ್ ಬಾಟಲ್ ಕೂಡ ಖಾಲಿ ಹಾಕಿದ ಬಿಡಂಡ ಡಾಕ್ಟರ್ ಅವ್ರೊಟ್ಟಿಗೆ ಬೈತಿ ಎಂದ್ರೆಂಟಿ ಏದೆಂಟು ನಿಂಗೆ ಚೆಕ್ ಹಾಕ ಅಥವಾ ಮನೆ ಮದ್ದು ಉಂಟು ಎಂದ್ರೆ ಹೌತುಲಂಗೆ ಆ ಕ್ರಮ ಪಂಡಲ್ಲ ಅದೇ ಅಲ್ಲೇ ಮನೆ ಮದ್ದು ಎಂದ್ರೆ ಇಂದಂಟ ಕನ್ನಡ ಚಮೆ ಅದು ಇದಕ್ಕೆ ಬಂದಂಟ ಕನ್ನಡ ಅವತ್ತಲೇ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಕೇತು ಕೊರಿಯ ಮನೆ ಮದ್ದು ಕೂಡ ಹಾಕಿ ಉಂಟಿದ್ದಾರೆ ಅಜ್ಜಮ್ಮಾರು ಅಜ್ಜಿಮಾರು ಅಲ್ಲೇ ಉಮ್ಮರಂಗ. ಸೊ ಬಟ್ ಇಂಡೆಲ್ಲ ಅದು ಮರದುಂಟು ಪೋಯಿರ. ಸೊ ಇಂಡಿ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕೂಡ ಇಂಡು ಎಂದರೆ ಡಾಕ್ಟರ್ ಟಮೇ ಕಾಟ್ರಂಕೇತು ಅವರು ಅನಿವಾರ್ಯತೆ ಬಂತು ಒದಗಿರು. ಸೊ ಆಯ್ದುಕೊಂಡಿತು ಮನೆ ಮದ್ದಾಕ ಅಥವಾ ಡಾಕ್ಟರ್ಟ ಕಾಟ್ರಂಡ್ ಕನ್ನಡಿಗೆ ಡಾಕ್ಟರ್ಟ ಕಾಟಿತ್ತು ಚೀಟರ್ ತುಂಬ ಪೋಯಿಟ್ಟು ಪೋನು ಡೈರೆಕ್ಟ್ ಐತಿ ಮೆಡಿಕಲ್ ಶಾಪ್ ಹೋಯ್ತು ಅದು ತರು ಇದು ತರು ಸಿರಪ್ ತರು ಈ ರೂಪದಲ್ಲಿ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ತರು ಚಂತ ನಿಂಗೆ ಎಡ್ಕ್ರಂ ಪೋಲ್ತು ಪ್ರಯತ್ನತ್ತಿಗೆ ನೀ ಮುಂದಾವಂಡ ಹಂಗೆ ತಂಡು ಇಲ್ಲ ಹಂಗಂ ಕಾನೂನು ಪಾಲಿಸೋಣ ಅವರು ಒಂದು ಸಮಯ ಹಂಗೆ ತಂದೆಂಡ ಕನ್ನಡ ಹಂಗಲೇ ಲೈಸೆನ್ಸೇ ರದ್ದ ಅವರು. ಸೊ ಅದುಕೊಂಡಿತು ಇವರು ವಿಚಾರದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಗಮನತ್ತಿಗೆ ಇರ್ತೈತಿ ಇವರ ವಿಚಾರದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಗಮನ ಹರಿಸೋರುಂಟು ಚಂತೆ ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಚಂದುಂಟು. ಸೊ ಅದ ಪರಮೇ ಶ್ರೋತೃಗಳೇ ಅವರು ಚೆರಿಯೋರು ವಿರಾಮ ಅದ್ರ ಪಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಂದುವರಿಯಿರಿ. ಕೇಟನ್ ಬರೀ ಇದ್ರೆ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM ಇದೆ ರಂಗ್ ರಂಗ್ರೋ ಜೀವನ.

அது அதுவும் இல்லைன்ட்டுக்கான டைமுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறது அயோக்கிய. அதில் கொண்டுட்டு நீங்கள் பயரணும்பில் தலைக்குத்து இன்னித்தர சோங்குங்க எல்லாம் பந்தோன்ட்டு நீங்கள் கடிக்கடி ஹாஸ்பிட்டலும் அதுவும் இது போயோன்ட்டு இடிக்கிறேன். ஸோ அப்போ குடிக்கிற தண்ணிலும் கூட நாங்கள் சும்மே நாங்கள் நோக்கிறது அகத்தியம். பினோந்து எந்திரிச்சிருந்தேங்க குளோரின் பிரமாணம். இப்போ பைப்புற தண்ணி ஆகி தந்துட்டாங்க பேக்டீரியத்தை கொல்லுகு கனிஷ்டம் 0.2 mg எல் இதரே மில்லிகிராம் தோலு முக்தமாயங்கத்தோ குளோரின் இக்கொனே சாத்தியம். ஸோ அதிராண்டி யாரை இந்த கனெக்டாங்க ரெசிடியூவல் குளோரைன் என்று கூட நாங்கள் சொல்கிறேன். ஸோ அதிரே முக்தமாயிட்டு இக்கணும் அவர். சே இங்கே ஈ ரூபத்தில் எந்த கனெக்டாங்க கண்டித்தமாயிட்டும் ஈ விஷயத்தில் ஜாகிரதை வந்துட்டுக்கணும் அவரு. கலுஷித தண்ணி குறிச்சண்டு கனெக்டாங்க அதில் ஷிகில்ல சோங்கு காலாரா பிரகரண இப்பறத்துக்குத்தல் ஜாஸ்தி ஆகிட்டுண்டு. ஆரோக்கிய இலாக்கி அதிகாரி மாறு கூட இதுக்கு சம்மந்தப்பட்டது ஹை அலர்ட் கோஷனை கூட ஆக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இது கொண்டுத்து நங்கு பனி பந்தோன்ட்டிக்கிறு எப்போ நோக்கிண்டு கனெக்டாங்கு தூரும்பத்து கூட சோர போயோன்ட்டிக்கிறு அத்தவா தலைக்குத்து பந்தோன்ட்டிக்கிறு கார பந்தோன்ட்டிக்கிறு பயர்நம்பில் காணிசியோன்ட்டிக்கிறு. ஸோ இதில் எல்லாம் கூட நாங்கள் நிர்லக்ஷாக்கோ தீர ஒரு ஒருக்கா நாங்கள் அவுத்துற குடிக்கிற தண்ணி அது சரியாய் திக்கலை. நான் இப்போ சொன்ன போலமே பயாலஜிக்கல் பேராமீட்டர் ஐட்டிக்கு டிடிஎஸ் பிரமாண ஐட்டிக்கு பிஹெச் லெவல் ஐட்டிக்கு குளோரின் ஐட்டிக்கு. ஸோ இது எல்லாம் கூட வித்தியாச கண்டு பந்தோன்ட்டிக்கு. ஸோ அது கொண்டு குடிக்கோக்கு தண்ணி அயோக்கிய ஐட்டிக்கு அது குடிச்சோன்ட்டில் சபல ஐட்டிக்கு நீங்கள் பயர்நம்பில் எங்கெந்ததில் சீக்க பண்ணோம் சாத்தியத்தை கூட இருக்கும் சொல்லோகாவில்ல. ஸோ அது கொண்டுத்து அதில் ஒரு வாட்டர் குவாலிட்டி டெஸ்ட் ஆக்குறது எப்போத்துக்கும் கூட அது பாரி நல்லதாயிட்டிக்கு. எஞ்சதுண்டு கரண்டே அது பந்தன்ட்டாயங்கும் ஆ கலுஷித்த தண்ணி கலுஷித்த ஆகாரத்தில் நின்றுத்து ஒருத்தகு பின்னொருத்தகு சொம்மை வேகமாயிட்டு பரடுறது. அது கொண்டுத்து அவுத்துலு அங்கேந்தது இந்தன்ட்டாயங்கும் நாங்கள் ஆக்குறது நல்ல குதிசித்து தண்ணீரே நல்ல பாயில் ஆக்கித்து அயல் பின்ன குடிக்கணும் வெச்ச தண்ணி ஆக்கித்து குடிக்கணும் அவரும். அதுவா ஒரு சைடில் நாங்களே கிணத்துற தண்ணி அத்தவா பைப்புற தண்ணி கலுஷித்த ஐரு சொல்கிறங்கித்த அனுமான பந்தன்ட்டு கனெக்டாயங்கு நீங்கள் முட்டத்தோ கிராம பஞ்சாயத்து அத்தவா பௌராடலித்த கச்சேரித்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தண்ணீரை டேங்கரும் க்ளீன் ஆக்கோகு அங்களொட்டுக்கே எந்த வினந்தி கூட ஆக்க பின்ன சோர்னுற முன்னலும் பின்ன டாய்லெட் யூஸ் ஆக்கியல் பின்னும் கையுங்களும் நாங்கள் ஜெண்டு கையுங்களும் கட்டாயமாயிட்டு சோப்பு நின்றுத்து கை கல்கணும் பின்ன பருத்து திறந்தங்கத்தோ ஆகார பதார்த்தத்தோ கூட நாங்கள் தின்னாண்டிக்கிறதும் கூட பாரி நல்ல. ஸோ இது கொண்டுத்து ரோக பந்தாயில் பின்ன பரதாடுறதாண்டி முன்னலும் நாங்கள் பராத்த போல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்ட்டு கூட சொல்லலை. ஸோ அதே போலமே அது நாங்களே ஜானத்தன. ஸோ அது கொண்டுத்து நீங்களா உத்தரே பைப்புற தண்ணி அத்தவா கெந்தர தண்ணி எந்த எங்கும் ஸ்மெல் பந்தோன்ட்டிருந்தேங்கு அத்தவா அதில் கலர் சேஞ்ச் ஆகிட்டிருந்தேன்ட்டா எங்கே அது அயோக்கியான்ட்டு குடிக்கவும் கூட அது அயோக்கிய ரூபத்தில் நீங்கள் கண்டு வந்துட்டா எங்கு ஹெல்ப் லைன் நம்பர் 104 கால் ஆக்கரும் தூர் கொடுக்கறோம் ஸ்வச்ச தண்ணி குடிக்கிறோம் ஆரோக்கியமாயிட்டிக்கிறோம் எப்போத்துக்கு கூட எதிரமே நாங்கள் சொந்தோன்ட்டுள்ளதை ஐட்டிக்கிறேன். ஸோ அதே போலமே லேப் டெஸ்ட் ஆக்குறோம் லேப் டெஸ்ட் ஆக்கும் நீங்கள் ஃப்ரீ கூட உண்டு. ஸோ அதுவும் கூட நீங்கள் ஆரோக்கிய இலாக்கைக்கு மாஹித்து கொடுத்தன்ட்டா எங்கு ஜில்லா ஆரோக்கிய பின்ன குடும்ப கல்யாண அதிகாரிகள் டிஹெச்ஓக்கு இதுக்கு சம்மந்தப்பட்டது மாஹிதி கொடுத்தன்ட்டா அங்கும் கூட வாட்டர் சாம்பிள் எடுக்கிறாரு. ஸோ அது கொண்டுத்து ஒன்றா நீங்கள் கிராம பஞ்சாயத்து அவுடே அங்கே ரெஸ்பான்ஸ் ஆக்கலன்ட்டுக்கான்டையும் பின்ன மேல் அதிகாரி மாதிரி ஜில்லா பஞ்சாயத்தில் உள்ளங்கிட்ட அவுடையும் கூட நீங்கள் தூர் கொடுக்கோக்கு சாத்தியத்தை உண்டு. ஸோ அது கொண்டுத்து ஈ விஷயத்தில் எப்போத்துக்கும் கூட என்ற ஜாகிரதை கொந்தனா அவரு எஞ்சந்துட்டு கனெக்டாங்க இங்கே விஷயத்துலலாம் குறையால் சும்மே கேர் ஆக்குறார் இது எந்த நெக்லெக்ட் ஆக்குறாரு. ஸோ இது எப்போதுக்கும் கூட நல்லதல்ல. ஹள்ளி லைட்டிக்கும் சிட்டி லைட்டிக்கும் குடிக்கிற தண்ணீர் ஜவாப்தாரி சம்பூர்ணமாயிட்டு இப்போ ஹள்ளிலெல்லாம் நமக்கு நோக்க போயிட்டா எங்கு குடிக்கிற தண்ணீர் ஜவாப்தாரி சம்பூர்ணமாயிட்டு கிராம பஞ்சாயத்துக்கு சேர்த்திக்கிற அவர்த்த PDO பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸருன்ட்டு ஆரிக்கிறாரு பஞ்சாயத்து காரியதர்ஷின்ட்டு ஆரிக்கிறாரு. ஸோ அங்கள்கிட்ட நீங்கள் தூரு கொடுத்தன்ட்டாங்க அங்கமே நேரமாயிட்டு பேட்டி கொடுத்தோ அத்தவா லிக்கித்த பத்திரத்து மூலம் தூரு கொடுக்க தண்ணி கலுஷி தயிறு டேங்க் அத்தவா தண்ணிக்கு ப்ளீச்சிங் பவுடராக எங்கிட்டு ஸ்வச்ச குளி சித்து செந்து வினந்தி கூடாக்க நீங்களே வார்டு பஞ்சாயத்து சதசியமாக இருக்கு பிசிய தெரிப்பாட்டின்றாங்க அங்கும் கூட பஞ்சாயத்து மட்டத்தில் தக்ஷண கிரம கைகொள்ளோக்கு ஒத்தாயிசுவார் பின்ன ஹள்ளிக்கு தண்ணி புடுற வாட்டர்மேனுக்கு கூடலே மாஹித்து கொடுத்துட்டு பைப்லைன் ஓடா எங்கு உடஞ்சி போய் தந்துட்டாங்க சரண்டி
தண்ணி ஓடாயும் சேரி உண்டுண்டன் சிந்த பரிசீலனாக்கு கூட செல்ல அத்தவா கலுஷித்த தண்ணி குடிச்சித்து ஆர்காயங்கும் இங்கிந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணி பண்டோ பயரணும்ல அவர் இங்கிந்ததெல்லாம் கண்டு வந்துட்டாயங்கும் ஆஷா ஒர்க்கர்ஸ் நீங்களே ஆஷா காரியகர்த்தை மாதிரி ஆறு பந்தோண்டிக்கிறாரு. ஸோ அங்கே ஹள்ளிலே இருக்கிறாரு. ஸோ அங்கு மாஹித்து கொடுத்தண்டாயங்க அங்கும் கூட ஆரோக்கிய கேந்திரத்தை வைத்தியமாக பஞ்சாயத்துக்கு ரிப்போர்ட்டு கூட கொடுக்குறாரு. பின்ன பிஹெச்சி நாங்களே முட்டத்தை பிரைமரி ஹெல்த் சென்டர் எழுந்திருக்கிற ஸோ அவர்த்த வைத்தியாதிகாரி மாறு அத்தவா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு தூரு கொடுக்க இங்கும் கூட ஹள்ளிக்கு வந்து தண்ணீர் டெஸ்ட் ஆக்கோக்கு லேபுக்கு கூட கொடுத்தோண்டு எடுத்துட்டு போண்டாரு. அயல்பின் ஆள்மாருக்கு சிகிச்சை கூட கொடுக்குறாரு. பின்ன ஒருவேளை கிராம பஞ்சாயத்து ரங்க நீங்களே தூருக்கு ஸ்பந்திச்சிலேங்க எஞ்சதுங்க அங்கே அதிரே இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்கிண்டு கண்டாயங்க தாலுக் பஞ்சாயத்து காரிய நிர்வாக அதிகார் இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிறாரு. ஸோ அங்கு தூரு கொடுக்க எங்கும் கூட பஞ்சாயத்துக்கு கட்டுநிற்ற ஆதேசம் கொடுக்குறாரு. குடிக்கிற தண்ணி நைர்மல்ய இலாக்கிற இன்ஜினியர் மார் தாலுக்கு மட்டத்தை இன்ஜினியர் மார்க்கு தூரு கொடுத்து புதிய பைப் லைனு அவர்த்தே கிணத்தை துரஸ்திக்கு கூட வினந்திசார். ஹள்ளிரோ ஆல்மார் ஓடம் போவான்ட்டு அவுத்திலே தைச்சது ஃபோன் மூலக்கு கூட தூரு கொடுக்க 104 ஈ உச்சித சங்கைக்கு கால் ஆக்கித்து நாங்களும் ஹல்லில் இங்கே கலுஷித்த தண்ணி பந்தோண்டு ஆல்மார்க்கு ஆரோக்கிய இதாயின்ட்டு சேர்ந்த தூர் தாக்கலிசா அதிகாரி மாதிரி தக்ஷண கிரம கைகொள்ளுறாரு. அத்தவா முக்கியமந்திரோ ஜனஸ்பந்தன சகாயவாணி என்று 1902. ஸோ ஊடகம் கால் ஆக்கித்து நீங்களே ஹள்ளிரே குடிக்கிற தண்ணீர் சமஸ்யர பக்கியம் கூட தூரு கொடுக்க. ஸோ இத்தரெல்லாம் கூட விவசாயிக்கு மத்துக்கு கண்டித்தமாயிட்டும் நீங்க அவுத்துல ஓடாயங்கும் பைப் லைனில் அத்தவா கிணத்துல ஓடாயங்கும் ஸ்மெல்லு பந்தோண்டிருந்தேங்க அத்தவா கலரே சேஞ்ச் ஆயிட்டிருந்தேன்டாயங்க அது குடிக்கோகு அர்ஹா அல்ல ஆயிட்டிருந்தேன் கண்டாயங்க கண்டித்தமாயிட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க தூரு கொடுக்க அது நீங்களே ஹக்கு நீங்களே ஹக் ஆகிட்டு ஒருவேளை நீங்கள் அதுக்கும் தூரு கொடுக்கான்ட்டு நீங்கள் அங்கேனமே பாக்கி போயிச்சேன் கண்டாயங்க. ஸோ நீங்க அது ஹெல்த் கண்டிஷன் பின்ன வெள்ள ஒரு ப்ராப்ளம் ஆகும். பின்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலும் அதுவும் இதுவும் உண்டு செம்ம கர்மார்தான் அவரும் அயல் பின்ன நீங்கள் பில்லும் அதுவும் இதுவும் அல்ல நீங்கள் கெட்டணும் அவர் யாரும் பண்ணுறில்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட்டும் கூட பண்ணுறில்ல. ஸோ இது எல்லா விஷயத்திலும் கூட தெல ஜாகிரதை வந்து டிக்கணும். ஸோ இங்கே விஷயத்தில் எச்சரிக்கை எப்போத்துக்கும் கூட அகத்திய சொல்கிறேங்கிறது ஒரு விசாரத்தொட்டுக்கும் ஒரு சிறிய ஒரு விராம அதில் பின்ன காரியக்கிரமம் வந்து வரையிற கேட்டோன் பரி இது ரெடி சாருங்கும் 07.85 இது ரங்கு ரங்குரு ஜீவன.

வீணா ஃபைஸ் மீர்ன சுருட்டு குடஞ்சி பத எங்கில எல்ல எல்லஞ்சி மதிமை அப்புண்டு சங்கீதா பப்பன் புக்கா ஜோஸ்தி.